அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. அருமையான தமிழ் நிகழ்ச்சி வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மேலும் 6:30 நம்முடைய நீதி விளக்கம் மற்றும் 6:30 நம்முடைய தமிழ் பாடும். வணக்கம் அண்ட் ஏ வெரி வார்ம் வெல்கம் டு இனிசை மழை ஆன் லோட்டஸ் எஃப்எம் presented by myself, Thanasilan Dorasamy, every Fridays between 6 and 7 p.m. A dedicated Tamil program with great music, divine teachings, interviews, and a Tamil lesson helping you to learn vernacular with simple words and sentences. இன்றைய தினம் ஜூலை 31 தேதி 3 ஆடி வெள்ளி. Today is Friday, the 31st of July, another auspicious day in the month of ஆடி. ஆகவே அருமையான அம்மன் பாடலால் in the nigashche arambikalam. With that being said, here's a beautiful dedication to the divine mother Mariamman.

0: இனிசைமழை நிகழ்ச்சி வரங்குபவர் தனசீலன் துரைசாமி. அந்த பாடல் சரியான நேரத்தின் காதல் உள்நாட்டு கலைஞர் சமந்தா அவர்கள் பாடிய பாடல். That was a local talent by Samantha. இப்பொழுது மணி 6:15. It is just gone 6:15. நம்முடைய நீதி விளக்கம். இன்றைய தினம் நேரம் என்பதை ஒரு தலைப்பில் சில மேற்கோள்கள் பார்க்கலாம். We look a little bit this evening on the topic of time. நேரம் இலவசமானது ஆனால் விலை மதிப்பற்றது. நேரம் இலவசமானது ஆனால் விலை மதிப்பற்றது. அதாவது time is free but it is priceless. Time is free but it is priceless. அடுத்தது, அதை உங்களுக்கு சொந்தமாக்க முடியாது ஆனால் அதை பயன்படுத்தலாம். அதை உங்களுக்கு சொந்தமாக்க முடியாது ஆனால் அதை பயன்படுத்தலாம். That means you can't own it but you can use it. You cannot own it but you can use it. அதை சேமித்து வைக்க முடியாது. அதை சேமிக்க வைக்க முடியாது ஆனால் செலவிடலாம். அதை சேமித்து வைக்க முடியாது ஆனால் செலவிடலாம். You can't keep it or you can't contain it but you can spend it. You can't keep it or contain it but you can spend it. ஒருமுறை அதை இழந்து விட்டால் அதை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. ஒருமுறை அதை இழந்துவிட்டால் அதை ஒருபொழுதும் திரும்ப பெற முடியாது. அதாவது ஒன்ஸ் யூ ஹவ் லாஸ்ட் இட் யூ கேன் நெவர் கெட் இட் பேக். ஒன்ஸ் யூ ஹவ் லாஸ்ட் இட் யூ கேன் நெவர் கெட் இட் பேக். கடினமான காலங்கள் பெரும்பாலும் உங்கள் மிகப்பெரிய பலத்தை வெளிப்படுத்துகின்றன. Often, the most difficult seasons reveal your greatest strengths. கடினமான காலங்கள் பெரும்பாலும் உங்கள் மிகப்பெரிய பலத்தை வெளிப்படுத்துகின்றன. Often, the most difficult seasons reveals your greatest strengths. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. நேரம் இலவசமானது ஆனால் விலை மதிப்பற்றது. Time is free but it is priceless. Time is free but it is priceless. அதை உங்களுக்கு சொந்தமாக்க முடியாது ஆனால் அதை பயன்படுத்தலாம். You cannot own it but you can use it. You cannot own it but you can use it. அதை சேமித்து வைக்க முடியாது ஆனால் செலவிடலாம். அதை சேமித்து வைக்க முடியாது ஆனால் செலவிடலாம். You cannot keep it but you can spend it. You cannot keep it or contain it but you can spend it. ஒருமுறை அதை இழந்துவிட்டால் அதை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. ஒருமுறை அதை இழந்துவிட்டால் அதை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. Once you have lost it, you can never get it back. கடைசியாவது, and lastly, கடினமான காலங்கள் பெரும்பாலும் உங்கள் மிகப்பெரிய பலத்தை வெளிப்படுத்துகின்றன. Often, the most difficult seasons reveals your greatest strengths. The most difficult seasons reveals your greatest strengths. இது உங்களுடைய நீதி விளக்கம். These were your ethical sayings for today. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: People always say to me, Barry, how do you keep your car running so smoothly? So my car's a bit of a snob. It won't settle for just any filter. It demands man filters. So I visit Goldwagen to get my man filters. Those premium ones in those iconic yellow-green boxes. Honestly, I've tried telling my car who's in charge, but when it comes to trusted performance, the car wins. Man, the filter your car would choose if it could talk. Goldwagen, keep on driving.
2: Drivers, this winter, South Africa's roads can change in seconds. One moment it's clear, next, dense fog blinds your view. Don't drive on memory, drive on visibility. If you can't see clearly beyond 50 meters, pull over safely at the nearest truck stop. Stay alert, stay alive, check your surroundings and inform others. See and be seen. Let's navigate winter roads together. This message is brought to you by the National Department of Transport.
3: Lotus FM. Share the experience. You are listening to Inise Mabe. You are listening to Inise Mabe on Lotus FM.

0: அருமையான திரைப்பட பாடல் தென் கொஞ்சம் தென்காசி. இப்பொழுது மணி 6:45. இட் இஸ் ஜஸ்ட் கான் 6:45. உங்களுடைய தமிழ் பாடம் இன்றைய தமிழ் பாடம் ஒரு சில இரு சொல் தொடர்களை பார்த்து கற்கலாம். This evening we look at a few more two-word phrases that can be used in daily conversation. ஒன்றாவது, எல்லாம் சரி. எல்லாம் சரி. எல்லாம் is everything or all. சரி is right. So when you say எல்லாம் சரி, it means everything is all right. எல்லாம் சரி. Everything is all right. இரண்டாவது, அனைத்தும் முடிந்தது. அனைத்தும் முடிந்தது. அனைத்தும் is everything. முடிந்தது is done or complete. அனைத்தும் முடிந்தது means all is done or everything is done. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வேலை கொடுத்தால் அவர்கள் வந்ததும் நீங்கள் அனைத்தும் முடிந்தது என்று சொல்ல வேண்டும். So when your parents assign you with certain tasks and when they return, you must say அனைத்தும் முடிந்தது. All is done. மூன்றாவது, காத்திருக்க முடியாது. காத்திருக்க முடியாது. காத்திரு is to wait. முடியாது is cannot. காத்திருக்க முடியாது. Cannot wait. காத்திருக்க முடியாது means cannot wait. நான்காவது, திரும்பி வா. திரும்பி வா is to come back or to return. திரும்பி வா. To come back or to return. ஐந்தாவது, அமைதியாய் இரு. அமைதி is to be calm or to be cool. அமைதியாயிரு is calm down or cool down. சில சமயங்கள் நாங்கள் கோபப்பட்டால் சிறிது நேரம் எடுத்து நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். So when we get upset or we get a little angered, we must remember quickly to calm down. அமைதியாய் இரு. அமைதியாயிரு அல்லது calm down or to cool down. ஆறாவது, அதை மறந்துவிடு. அதை is that or it. மறந்துவிடு is to forget. Forget it or forget about it. அதை மறந்துவிடு. Forget about it. கடைசியாவது, விட்டுவிடு. விட்டுவிடு means விட்டு is to give. விடு is give it up. விட்டுவிடு means give it up. Sometimes there's just certain things you cannot attain or you cannot achieve. அதை விட்டு விட வேண்டும். You must give it up. சரி, மறுபடியும் இந்த இரு சொல் தொடர்கள் பார்க்கலாம். எல்லாம் சரி. Everything is all right. அனைத்தும் முடிந்தது. All is done. காத்திருக்க முடியாது. Cannot wait. திரும்பி வா. Come back or to return. அமைதியாயிரு is to calm down or to cool down. அதை மறந்துவிடு. Forget it or forget about it. விட்டுவிடு means give it up. விட்டுவிடு, give it up. இது உங்களுடைய தமிழ் பாடம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடரும் போது ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசிக்கலாம். We now go to an ad break. When we return, the program continues.
1: The Breakfast Express.
2: I had a visitor over the weekend. It was a cat which suddenly saw just walk into the kitchen and didn't seem happy at all. So then I took the hard task of parting with some of my fresh milk, and it seemed to be quite thirsty.
3: I have a question. Do you always welcome strays?
2: Depends how hot they are.
4: Okay, thank you.
1: The Breakfast Express, weekdays 6 to 9 a.m. Lotus FM.
5: Yeah, yeah.
1: Share the experience. You're listening to Inner Say Marae, Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

ini saya mari negosiasi bareng bawa dana silan dari sami indah negosiasi ke tirunda mungkin anevarakum yang nuriye nandriye terbitik kolgiren sila pergal ipolo de parkalam Ricky Naidu, Avargal, Rani Pillai, Johannesburg, Ilvasikum, Ranjani Reddy, Selvi Odeyan, Savi Avargal, Namudaya, Annan Edward Reddy Avargal, Annette Premral, Susan Mudley, Shailan, Chetty, Molly, Rani, Stangamane Lirindu Vasikum, Mrs. Patta, Patma Chetty, Lalita Munyan, Patsy Govender, Tina Naika, Ramba Mudley, Wangal Anivarikum, என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி Thank you to all those who tuned into the program and sent those beautiful messages இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது அடுத்தது செய்தி வாசிப்பவர் கும்போசோம் கீசே அவர்கள் மேலும் the next episode வழங்குபவர் Trevor Williams With this we come to the conclusion of another edition of இனிசை மழை உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்